ராய் என் மின் காத்தலூன் தமிழாங்க லமன் இ ப்ரொடியூசர் ரைட் ஓனர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரொடக்ஷன் ஹேக் அக்ரிகேட்டர்ஸ் அங்கி மின் காத்தலூன் நாம் பிரசார் பாரதி ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் அண்டர் நாம் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல் NIPP நகவே கங்கம் ப்ரோக்ராம் ப்ரொபோசல் ரினூல குவாலிட்டி நாம் ரேடியோ ப்ரோக்ராம் லூகாங்கின் நுண்மினே இன்லாயின் ஹி ஏஹோ கேத்தரை நம் ப்ரொபோசல் தசாங்கம் ரிவென்யூ ஷேரிங் மோட் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் மோட் ஹே கிரெடிட்ஸ் மோட் இன்றே நேனும் தும்காங்கின் மினே ப்ரோக்ராம் ஃபார்மேட்ஸ் தசா ரேடியோ டிராமாஸ் டாக்குமெண்ட்ரிஸ் ஸ்டோரி டெல்லிங் ஆடியோஸ் சீரீஸ் இனோவேட்டிவ் ஆடியோஸ் ஃபார்மேட் பாட்காஸ்ட் குவிஸ் காம்படிஷன் ஹேக் மியூசிக் பேஸ்ட் ப்ரோக்ராம் இன்றே தஹோ இஏலோ ஹிந்தி அன்கம் ப்ரோக்ராம் நஹா ஆங்யுவ நஹோ ஃபேன்சீன் மினிட்ஸ் ஹேக் நிரநாய ஹேவர மினிட்ஸ் ரோ தாங் என்றே இப்போ இன்ட்ரெஸ்டட் நோஹோ துன ஹப்பேட்ங்கிற ஹகப் நாம் பிரசார் பாரதி கண்டென்ட் சோஷிங் பாலிசி 2024 ஹேக் தங்காம் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் உரே கூரே நிசப்மிட் நோ ப்ரொபோசல் ரே மினிதாகலங் ப்ரோக்ராம் அண்டர் நம் NIPP நாங் யுவ மின் நிலக் நிலங்கம் ஆகாஷ்வாணி நெட்வொர்க் நேஷனல் ரீஜனல் ஹேக் லோகல் ரேடியோ ஸ்டேஷன் இன்றே அசாங்கம் சேங்கம் பிரசார் பாரதி ஹேக் ஆகாஷ்வாணி இப்த எலிஜிபிள் அப்ளிகண்ட் நம் யோன சப்மிட் நு ப்ரொபோசல் ரே ட்ரூங்கம் பிரிஸ்கிரைப் ஃபார்மேட் நஹோலு தனு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் நங்களோ எல்ங்க இமெயில் ஐடி HOO@prasarbharati.gov.in என்ஹோ ருதமிகாலோன்றே இ அலாங்கம் ப்ரொபோஷல் மிஹாயின விசிட் நம் ஒஃபிசியல் வெப்சைட் நம் பிரசார் பாரதி ஹேக் ஆகாஷ்வாணி இன்றே நம்மனா சகாம சப்மிட் நு ப்ரொபோஷல் மின் நங்கெல்ங்க இப்த லூ அனாய் அலாங்கோ சுலாய் சிங்கேன்

438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் தீவு வாழ் தமிழ் மக்களுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு, ஆடி திங்கள் 5ஆம் நாள், ஜூலை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் மேக்கப் ஆர்டிஸ்ட் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம், திரை இசை அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின். பொருள்: அகன்ற இப்பெரிய உலகில் மழை பெய்யாவிட்டால் பிறருக்காக செய்யும் தானமும் தனக்காக செய்யும் தவமும் இல்லை என்று ஆகிவிடும். மீண்டும் குறள்: தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின். குறள் எண் 19, அதிகாரம் வான் சிறப்பு.

நேர்களே, தொடர்வது தகவல் நேரம். வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை எனவும் வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி பம்புகா நாளை காலை 6 மணிக்கு சிராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 ஷஹித்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் காலை 8:30 ஷஹித்தீப்லிருந்து புறப்பட்டு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாராட்டாங் நாளை காலை 6:15 சிராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை காலை 7 மணிக்கு ஷஹித்தீப், சிராஜ்தீப், ஷெய்ட் ஐலண்ட், கதம் தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு கப்பல் நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷஹித்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 1 மணிக்கு சிராஜ்தீப் பயணித்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை முற்பகல் 11:30 சிராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 2 மணிக்கு ஷஹித்தீப் பயணித்து பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாராட்டா நாளை காலை 5 மணிக்கு சிராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில்

0: தொடர்வது மகளிர் உலகம். இன்றைய மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் மேக்கப் ஆர்டிஸ்ட் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் அறிவிப்பாளர் சத்யபாமா.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: நேயர்களுக்கு உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: நான் ஜெயஸ்ரீ. நான் வந்து ஒரு எம்சிஏ கிராஜுவேட். இப்போ ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். என்னோடய சொந்த ஊர் வந்து திண்டுக்கல். இங்கே மேரிடாகி அந்தமாரில் வந்து இப்போது இங்கே ஒரு பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட பார்லர் நேம் வந்து ஸ்ரீ பியூட்டி லான்ச், நியர் மஜித் பக்கத்தில் இருக்குது. இதுதான் என்னோடய இன்ட்ரடக்ஷன்.
1: இப்போ நீங்கள் எம்சிஏ முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் துறையை நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க?
2: எம்சிஏ முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இங்கே ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் நான் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. என்னால் எதுவும் பண்ணாமே இருக்கவும் முடியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேறு பேங்கிங் சர்வீஸ் ட்ரை பண்ணேன். அப்புறம் மெயின்ஸ்லாம் போயிட்டு அப்புறம் வந்தது. ஸோ அந்த மாதிரியும் நான் ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டு வந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் நம்ம பேஷன், நம்மளோட பேஷன் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து மேக்கப் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் மேக்கப் வந்து இதுக்காகவே மெயின்லேண்ட் போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டு இப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது.
1: இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்லேயும் வேலை பார்க்கணும், வெளியிலையும் வேலை பார்க்கணும். கண்டிப்பாக வீட்டில் உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியும். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க யார்?
2: யா, கண்டிப்பாக நான் வந்து என் ஹஸ்பண்ட் தான் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்லேருந்து எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணது எல்லாமே வந்து அவர் தான். நான் எதாவது புதுசாக ட்ரை பண்ணும் போது, எதாவது பண்ணும்போது மற்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து ஏன் இது நீ பண்ணுற, இது ஏன் செய்கிறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டில் எதுவும் வெளிவிட மாட்டாங்கடி, இது பண்ண விட மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எதுன்னு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணு, பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து என்னோடய ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவர் தான்.
1: கண்டிப்பாக உங்கள் ஃபெயிலியர் ஆனப்போ கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு இல்லையா?
2: என்னோடய லைஃப்லேயும் நிறையா ஃபெயிலியர்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாக்குமே சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறதுக்கு எனக்கு கூட இருந்தது என் ஹஸ்பண்ட் தான். அண்ட் தென் என்னோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இல்லை, பட் அவங்க ஊரில் இருக்காங்க. பட் அங்கேருந்துமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க.
1: இப்போ பியூட்டிஷியன் சொல்கிறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
2: யா, அது குட் க்வெஸ்சன். பியூட்டிஷியன்ங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம பார்லர் போகிறோம்ல, பார்லர் போகும்போது நம்ம ஃபேஷியல், வேக்ஸ், ஹேர் கட், ஸோ இதை பற்றி படிக்கிறவங்க வந்து பியூட்டிஷியன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மேக்கப்ங்கிறது என்னென்னா, மேக்கப் பற்றின டெப் நாலேஜ், ஸ்கின் அனலைஸ் பண்ணி என்னென்ன ஸ்கின்க்கு என்ன மாதிரி மேக்கப் பண்ணலாம் அதை பற்றி படித்து டெப்த்தாக படிச்சுட்டு வந்தவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் பியூட்டிஷியன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க மேக்கப்க்கு. இல்லை இல்லை இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு, பியூட்டிஷியன் வேறு.
1: இப்போ கிளைண்ட் உங்ககிட்ட ஒரு மேக்கப் கேட்குறாங்க, அது அவங்க ஃபேஸ்க்கு செட் ஆகலைன்னா என்ன செய்வீங்க?
2: யா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், உங்கள் ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஸோ இந்த ஸ்கின்க்கு இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அதையும் தாண்டி அவங்க கேட்குறாங்கன்னா அதோட ஸ்டே எந்த லெவலில் இருக்குங்கிறதையும் நான் கிளியராக சொல்லிடுவேன்.
1: அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கும் இல்லையா, நீங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் போடுறீங்க?
2: யா, கண்டிப்பாக வந்து ஸ்கின் ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னாவே ஃபஸ்ட்டு இப்போது ஸ்கின்னை வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி ஸ்கின், தட் மீன் நிறையா ஸ்கின் டைப்ஸ் இருக்குது, ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது ட்ரை ஸ்கின்க்கு போய் நம்ம ஆயில் ஸ்கின் மேக்கப் பண்ண முடியாது, ஆயிலி ஸ்கின்க்கு போய் நம்ம ட்ரை ஸ்கின் மேக்கப் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மேக்கப்பே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இது மார்க்கெட்டில் நிறைய பேர் தெரியாமல் என்ன ஸ்கின்க்கு என்ன போடணும்னு தெரியாமல் மேக்கப் பண்ணுறனால தான் நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகிறது.
1: இப்போ மேக்கப் துறையில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா, நீங்கள் எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க?
2: யா, இது வந்து கண்டிப்பாக நான் வந்து இயர்லி ஒன்ஸ் நான் வந்துட்டு நாங்கள் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகும்போது எல்லாமே அப்டேஷன் பண்ணிட்டு வருவேன். அங்கே இருக்கவங்களாம் கேட்பாங்க, என்ன இன்னும் நீ படிக்கிற, இன்னும் படிக்கிறேன்னு கேட்பாங்க. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். நான் வந்து இப்போ என்ன டெக்னிக்ஸ் வந்து அப்டேட்டில் இருக்கோ அது வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துடுவேன்.
1: ரொம்ப நேரம் மேக்கப் கலையாமல் இருக்கணும்னா நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க?
2: இப்போது ரிசப்ஷன் மேக்கப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லாங் லாஸ்டிங் மேக்கப் தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு நின்று தான் இருப்பாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படாது. இப்போது மேரேஜ் பண்ணுறாங்கன்னா, அக்னி குண்டம் முன்னாடி உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்வெட் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான்

0: உங்களுக்கு ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் மேக்கப், லாங் லாஸ்டிங் மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது வந்து சஜஷன் கொடுப்போம், அது நீங்கள் பண்ணுங்கள், அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம் எங்களுடைய கிளைண்ட்க்கு.
1: நீங்கள் மணமகளாக இருக்கும்போது எந்த மேக்கப் பண்ணிக்கிட்டீங்க?
0: நான் மணமகளாக இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு மேக்கப் பண்ணலை. அப்போது வந்து வீட்டில் வந்து விடலை, பிகாஸ் எல்லாருக்கும் நான் மேக்கப் போய் போய் பண்ணுவேன். ஆனால் பார்த்து அந்த டைமில் வந்துட்டு மேக்கப் ஹையர் பண்ணி தான் நான் பண்ணியிருந்தேன். இது மட்டும்.
1: நீங்கள் இது வரைக்கும் பண்ண மேக்கப்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச மேக்கப்?
0: இது வரைக்கும் நான் பண்ணதில் ரொம்ப பிடிச்ச மேக்கப் வந்து எனக்கு கிளாஸ் ஸ்கின் மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸும் சரி அவங்களும் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து நல்ல கிளாஷியாக ஷைனியாக வேணும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எனக்கு கிளாஸ் ஸ்கின் மேக்கப் ரொம்ப பிடிக்கும்.
1: ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க, அந்த மேக்கப் அவங்களுக்கு பிடிக்கல, சடனாக மாற்ற சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க?
0: ஃபஸ்ட்டே நான் ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லிடுவோம், எக்ஸ்பெக்டேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் கிளைண்ட் கிட்ட என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மேக்கப்பே போடுவோம். அதையும் தாண்டி வந்து அவங்களுக்கு சப்போஸ் ஃபைனலாக எதுவும் அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகுது அப்படின்னா நாங்கள் வந்து டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி கொடுப்போம்.
1: மேக்கப் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ நேரம் ஆகும், மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்?
0: மேக்கப் பண்ணுறதுக்கு மினிமம் ஹாஃப் அன் ஹவர் ஆகும், மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஆகும்.
1: உங்கள் பார்லரில் என்னென்ன மேக்கப்லாம் போடுவீங்க, ஹேருக்குன்னு ஸ்பெஷல்லாம் என்ன செய்வீங்க?
0: எங்கள் பார்லரில் வந்துட்டு நாங்கள் பேசிக் ஹெச்டி மேக்கப்பில் இருந்துட்டு இப்போ அட்வான்ஸ் ட்ரெண்டிங் உள்ள ஏர் ப்ரஷ் மேக்கப் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு அதுவும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு ஹெச்டி மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் இருக்குது, லாங் லாஸ்டிங், கிளாஸ் ஸ்கின், மேட் ஃபினிஷ், அப்புறம் இப்போ நான் சொன்ன அட்வான்ஸ்டில் உள்ள ஏர் ப்ரஷ் மேக்கப் இருக்கு, எல்லாமே பண்ணுறோம் நாங்கள். அது மாதிரி ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ரஷ்யன் ஹேர் ஸ்டைல்ஸ் வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் ரஷ்யன் ஹேர் ஸ்டைல்ஸ் வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம். கிளைண்ட்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்.
1: உங்கள் பார்லருக்கு கண்டினியூஸாக கிளைண்ட் வரணும்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க?
0: ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். எங்களோடய பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், ஹையண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் எங்களை கிளைண்ட்ஸ் கொடுக்குறோம். அதை தாண்டி வந்து ரிப்பீட்டடாக வர்றதுக்காக நாங்கள் ஆஃபர்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறோம்.
1: உங்கள் பார்லரோட ஸ்பெஷாலிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: யா கண்டிப்பாக இது ஸ்பெஷல் க்வெஸ்சன் ஃபார் மீ. என்னோடய பாலில் வந்து யூனிக்காக தெரியுங்கிறதுக்காக வந்து நான் வந்து ரொம்ப யோசித்து நான் பண்ண விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ எங்கள் பார்லருக்குள்ள ஒரு பிரைடலாக நீங்கள் உள்ளே நுழையிறீங்க அப்படின்னா ஒரு பிரைடலுக்கு என்ன தேவைப்படும், கல்யாண டைமில் பிரைடல் மேக்கப் இருக்குது, ரெண்டல் ஜுவல்ஸ் இருக்குது, ரெண்டல் ப்ரீவெட் ஷூட் கவுன்ஸ் இருக்குது, லேங்காஸ் ரெண்டல்ஸ் அதுவும் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர் அதுவும் உங்களுக்கு சர்வீசஸ் வேணுமா அதுவும் ஒரு பேக்கேஜில் இருக்குது. ஸோ அதை தாண்டி மெகந்தி வேணுமா அதுக்கும் ப்ரொஃபஷனல் மெகந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இதுவும் தாண்டி என்னோடய பார்லரில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மல் பார்லர் தவிர இங்கே வந்து எங்களில் ஹைட்ரோஃபேஷியல், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் தாண்டி இப்போது இந்த மைக்ரோ பிளேடிங், லிப் ப்ளஷ், ஸ்கேல்ப் மைக்ரோ பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாமே அடுத்து இன்ட்ரோ பண்ணலான் இருக்கோம். ஸோ இதெல்லாமே யூனிக்காக பண்ணணுங்கிறதா என்னோடய ஆசை.
1: ஜெயஸ்ரீ, இப்போ நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கும் வெளியில் வேலை செய்கிற பெண்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அவங்கவுங்க செல்ஃப் கேர் பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ணணும், அவங்கள அவங்கள கேர் பண்ணணும். நம்ம வீட்டில் தான் இருக்கோமேன்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃப் கேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. வெளியே போகிறவங்க அவங்களவே செல்ஃப் கேர் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பீப்புள். ஆனால் வீட்டில் என்னோடய கிளைண்ட்ஸே இப்போ வராங்கன்னா அவங்க ஒரு சிலர் வந்துட்டு எனக்குமா வீட்டில் தானம்மா இருக்கேன், எனக்கு மதுக்குமா ஃபேஷியல்லாம் சும்மா இப்போ மட்டும் ஃபங்க்ஷனாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை செல்ஃப் க்ரூம் பண்ணணும், நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணணும், உங்களை நீங்கள் செல்ஃபாக உங்களை பார்த்துட்டா தான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அழகாக தெரிஞ்சால் தான் உங்களை பிடிக்கும், உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்கும், உங்கள் குழந்தை லவ் பண்ணுவாங்க. ஸோ சுற்றி உங்களுக்கு அழகாக தெரிவிங்க.
1: ஜெயஸ்ரீ, நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்டார்டிங்கே எப்படி இவ்வளோ பெரிய கடை வச்சிங்க நீங்கள்?
0: இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் எடுத்துன்னு பெரிய கடை வைக்கல. ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, படித்து முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சராக பண்ணிகிட்ருந்தேன். மேக்கப் யார் கேட்குறாங்களோ அங்கே போய் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது வந்து சின்னதாக வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்டூடியோ வச்சு கொடுத்தாங்க. அப்போது வந்து அந்த கடை பார்த்துட்டு பண்ணிகிட்ருந்தேன். அப்போது மேக்கப்புக்கு என்கொயரி அதிகமாக வந்ததை விட எனக்கு ஃபேஷியல் ஹேருக்கு தான் அதிகமாக என்கொயரி வந்திருந்தது. ஸோ அதனால தான் ஓகே நம்ம ஏன் இதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டாஃப் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டாஃப்மே ஸ்டார்டிங்கில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா லாங்குவேஜ் தெரியாதனால அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஆகி நிறைய ஸ்டாஃப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்டான பொண்ணாக தேடி அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை வச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஏ இதை விட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் லெவலுக்கும் நானும் போயிருக்கேன். சின்னதாக கடை வச்சுருந்தம் போதே வந்துட்டு இதெல்லாம் முடியாது, நம்மளால் முடியாதுன்னு சொல்லி போகும்போதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் நம்மளால் முடியும் முடியும் முடியும்னு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாஃப் வச்சு நான் பார்த்து அவங்க நல்லா பண்ணாங்க. சர்வ்

0: சர்வீஸ் நல்லா கொடுத்தோம், ப்ராடக்ட்ஸ் நல்லா ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆனாங்க. அப்புறம் வந்து ஆஃபர்ஸுமே கொடுத்தோம். அதோட நான் ப்ராஃபிட் நான் அதுக்கப்புறம் கொண்டு வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய நம்பிக்கையை நல்லா பண்ணுறேன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பாக இந்த நாங்கள் கடை இந்த கடை நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இந்த இடத்துக்கு எல்லாம் நினைக்க மாதிரி ஈஸியாக வரல. இதுக்கு பின்னாடி நான் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கேன். கூட இருந்தவங்களுக்கு தான் என்னோடய தெரியும், ஹஸ்பண்ட்க்கு, என்னோடய ஃபேமிலி கூட அவ்வளோ தெரியும், என்னோடய ஹஸ்பண்ட் தெரியும், ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கேன். லாங்குவேஜ்னாலே அதனாலேயே வந்து கற்றுக்கணுங்கிறதுல வந்து இப்போ கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நான் பேசுகிறேன். இப்போ கிளைண்ட்ஸ் வந்தால் நானே என்ன அட்டன் பண்ண முடிகிற அளவுக்கு நான் பேசுகிறேன். நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துச்சு இந்த அந்தமான்.
1: நம்ம ஸ்கின்னுக்காக நம்ம என்னென்ன மாதிரியான உணவு பழக்கம்லாம் கடைபிடிக்கணும், ஹேருக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் கடைபிடிக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: யா கண்டிப்பாக, இப்போது ஸ்கின்னும் உள்ளேருந்து வெளியே மட்டும் நம்ம கேர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, ஸ்கின்னும் ஹேரும் வந்து நம்ம உள்ளே சாப்பிட்ற இன்டேக் மூலமாக வந்து நம்ம கேர் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஒரு சிம்பிள் அட்வைஸ், இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பாதாம், அத்திப்பழம் 2, அப்புறம் பெரிச்சம்பழம் 2, முந்திரி இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்துட்டு அதோட ஒரு மில்க் ஷேக் ஆட் பண்ணியோ இல்லை அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் மாதிரி குடிச்சிட்டு வாங்க. சீரியஸாக அதோட டிஃப்ரென்ஸ் ஃபேஸ்லேயும் உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹேர்லேயும் தெரியும். அதோடு சேர்த்து நீங்கள் ஆம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும்.
1: நேர்களுக்கு ஏதாவது பியூட்டி டிப்ஸ் சொல்ல முடியுமா?
0: ஸ்கின் கேர் தாங்க வெளியே வந்து மெயினாக வந்து ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுங்கள். சிடிஎம் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் பண்ணணும். சிடிஎம் மீன்ஸ் என்னன்னா கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர். காலையிலையும் சரி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி, நல்லா வந்துட்டு சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து சீரியஸ்லி 1 மந்த்லி யூ கேன் சீ த ரிசல்ட், நல்லாயிருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்தந்த ஸ்கின்க்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்.
1: ஜெய்ஸ்ரீ, இந்த டயத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க?
0: இந்த டைமில் ஃபஸ்ட்டு என்னோடய குருவுக்கு நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். இந்தளவுக்கு நான் மேக்கப் பண்ணுறது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னோடய குரு. அவங்க பேர் பரம மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்ககிட்ட தான் நான் படித்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட், அவங்க தான் வந்து என்னோடய சப்போர்ட்டிங் சிஸ்டம். என்ன பண்ணாலும் வந்துட்டு நீ பண்ண அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு முழுசாக நின்னது அவர் தான். அவர் இல்லாமல் சீரியஸாக அதை இமேஜின் கூட பண்ண முடியாது. அவனோட ஃபுல் சப்போர்ட்னால தான் நான் வந்துட்டு இந்தளவுக்கு நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமே. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மற்ற ஒவ்வொரு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒவ்வொருத்தரும் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும், பட் என்னோடய ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இப்போயும் வந்து உனக்கு என்ன வேணுமா சொல்லுமா சொல்லி என்னோடய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோடய ஃபேமிலிக்கு எல்லா மெம்பர்ஸ்க்கும் இந்த டைமில் நான் வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.
1: படம்லாம் பார்ப்பீங்களா ஜெய்ஸ்ரீ? உங்களுக்கு எந்த மாதிரி பாடலாம் ரொம்ப பிடிக்கும்?
0: நானும் சம்டைம்ஸ் உடஞ்சி போவேன். எனக்கும் வந்துட்டு சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உடஞ்சி உடஞ்சிருக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த சாங் தான் கேட்பேன் நான், இதுவும் கடந்து போகும் சாங். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் எப்போ லோவாக இருக்கேனோ அப்போ அந்த சாங் கேட்பேன். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அது ஒரு 4 லைன்ஸ் பாட முடியுமா?
0: இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வலிகள்

0: ஜெயஸ்ரீ, நேர்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து உங்களோட கஷ்டமான பாதையை கடந்து இப்போது இந்த இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் உங்களோட வெற்றிக்கு காரணம். மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் எங்களோட வந்து கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.
2: நேயர்கள், இதுவரை மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் மேக்கப் ஆர்டிஸ்ட் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் அறிவிப்பாளர் சத்யபாமா.

நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து திரைசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடல் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடியவர் சித்ரா குழுவினர்.

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.